தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தட்டித தரித தனத தனுத

0: காரே காரே
1: கரபடே
0: காரே காரே
1: சூர பதில
0: காரே காரே
1: அம்மக்கு
0: காரே காரே
1: சூரக்கு தரஜி என்ன ஆயா அது